0: There have been explosive claims being made by TVK MLAs that they've been offered huge sums of money by the DMK to switch over. And now there's an audio of this alleged poaching attempt. This involves an MLA of the TVK, Srivaikuntham MLA, Saravanan, who alleges there was an attempt to poach him. He claims that several crores were offered to him to join the DMK. And guess who's he's named? Anita Radhakrishnan of the DMK, former minister who's right now already in a dock over comments he'd made about Chief Minister Vijay on his birthday. He was booked. He was taken into custody briefly over that. But according to this TVK MLA, it was Radhakrishnan's associates who reached out to him and offered him money, offered him crores, saying switch over and join hands with the DMK. This audio clip is out, as is the allegations by the TVK MLA. Let's play out first for you this purported audio clip that's doing the rounds that was released by the TVK.
1: நம்ம நட்பு ரீதியா பேசிக்கணும் ரைட் பிரதர்.
2: என்ன சாரி என்ன இங்க பாருங்க என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்ப வந்து நேரடியா நான் சரியா நீங்க என்ன உங்களுக்கான அந்த மரியாதை நான் நார்மலா காமனா அதை மதிக்கணும்
1: கண்டிப்பா பிரதர்.
2: எனக்கு ஐநூறு நூறு ஐம்பது நூறு இல்லைன்னா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பிய விசாரிச்சீங்க என்ன யாரோ
1: இல்ல பிரதர். அதாவது வேற ஏதாவது அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி
2: கேட்டேன்.
1: வேற ஒண்ணுமே நீங்க ஏதோ தவறுதான் நினைக்க வேண்டாம். சரியா தவறுதான் நினைக்கிறீங்க.
2: உங்களுக்கு மேல சொன்னாலே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா என் ஒரு 7-8 பேர் கேட்டாங்க அதை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா அப்ப நான் அந்த அளவுக்கு தீக்கா இருக்கு நினைக்காங்களா இல்ல எதை இல்ல பணம் கொடுத்தா சரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. இதனால வரையும் தெரியல பல விஷயத்தை இழந்தான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமும் இல்ல யாருக்கோ துரோகமான ஜெஞ்சும் கிடையாது. ஏன் எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன்.
3: அதே மாதிரி அனிதா ராசன் அவர்லாம் இன்னைக்கு ஒரு இதில் பேசியிருந்தாங்க குதிரை பேருன்னு. அப்போ நீங்கள் செய்தெல்லாம் என்ன பேரும் நீங்கள் வந்து வாய் மூலையில பொய்யா சொல்கிறீங்க. நான் எவிடன்ஸாக கொடுக்க முடியும். என்னோட எம்எல்ஏ கோட்ர சாஹிப்ஸ்லேயே வந்து உட்காந்துருந்து நான் அன்னைக்கு வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி ஒன்று எப்பா நீ கீழேருந்து வந்தவன் நீ வந்து வண்டியில் போனால் உன்ன லாரில் அடிச்சு தூக்கிடுவோம். அதேமாதிரி நடந்துச்சு ஒரு 25 நாள் முன்னே எங்கள் எப்போது ஒன்றரை பக்கத்தில் என்னை எதிர்த்து ஒரு லாரி வருது. அந்த வண்டி வந்து நான் என்னடா எது எது திணி எதிராக வரைஞ்சோ நான் தான் வண்டி ஓட்டுறேன் ரைட் சைடு ரோட்டில் ஏறி என்னோட கார்லேருந்து நான் ரைட் சைடில் ஏறி தப்பிக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நடந்தது. நான் என் வண்டியோட 25 நாள் கம்பெனியில் வந்து கிடந்திருக்கு. முழுக்க முழுக்க அன்னைக்கு நான் தப்பிச்சதே நிறைய நபர்கள் என்னை வந்து டேரெக்டாக நீ 30 கோடி தரேன் 50 கோடி தரேன் 100 தரேன் இல்லை அதையும் தாண்டி தரேன் நீங்கள் வந்து திமுக வந்துடுங்க இல்லைனா உங்களை வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். இது தென் மாவட்ட அரசியல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ள 100 பணக்காரங்க இருக்காங்கன்னா அதில் 60% திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான் இருக்காங்க. அதனால தென் மாவட்ட அரசியலில் நீங்கள் வந்து கீழேருந்து ஒரு 7 மணிலேருந்து வந்துட்டீங்க. ஏன்னா நான் இப்போ நான் படுற பாட இந்த 7 மணிலேருந்து வந்ததுனால தான் இன்னைக்கு அடிமட்டத்துலேருந்து நான் ஒரு எம்எல்ஏ ஆனதுனால என்னை வச்சு என்ன சொல்ற என்ன என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்குறாங்க. அதாவது ஒரு ஒரு ஒரு நபர் மேலே ஒரு
0: So that's a TVK MLA's charge there. He's released that audio clip to suggest that there were attempts to poach him, attempts to make offers. If you listen to the particular audio clip, and again, this is released by the TVK, I will highlight that what it says essentially, you can hear the conversation, the other person who we've marked as unidentified, who at this point the TVK MLA says is an aide of DMK's Anita Radhakrishnan, tells him that we're looking to associate with you in any manner. If you need any help, if you need any assistance, we're just looking to kind of reach out to you on that. The TVK MLA, however, responds saying, I'm not weak. I'm not going to give in to anything like this. There is no question of me leaving the party or doing anything against the party. That's essentially what's heard in that audio clip where the unidentified voice, again, I will say that the TVK claims that this is a DMK link. We are not going to say that for sure or for certain until the cops put it out. For now, we are maintaining that that is an unidentified person in the conversation with the TVK MLA, where essentially he's suggesting that if you need any help, we will provide that help to you. The TVK suggests this is more evidence of attempts of poaching their MLAs, of poaching several of their leaders. Remember that there's already a case related to TVK MLA Ilaiya Raju who filed a police complaint, and that's what led to the summoning of Senthil Balaji and his brother today as well. Amid that, this is the latest incident of another MLA coming out and claiming that he's been targeted by the DMK. According to the TVK, in the last 40 days, over 20 of the MLAs have received such promises, have received such offers. From allegations of horse trading to the sofa model controversy, Tamil Nadu politics is witnessing an all-out political face-off. And all of this over corruption, over poaching, over horse trading. What is the sofa model that Udayanidhi Stalin keeps referring to? He suggests that much like the Pushpa 2 movie, if you've seen it, you know that there is a scene in which money is sent packed in sofas, under sofa material, under sofa cover. And so Udayanidhi Stalin claims it's exactly the same way the TVK transported cash to other political parties and got their support. And so he says this is the latest poaching tactic in Tamil Nadu.
4: The political battle in Tamil Nadu is getting sharper by the day. With the DMK now isolated after its former allies joined hands with Chief Minister Joseph Vijay, the war of words has intensified. For nearly a week, the political storm has revolved around the alleged horse trading charges linked to the Balaji brothers of DMK, while Stalin's party has repeatedly targeted the TVK-led government of poaching. In the latest attack, Leader of Opposition Udayanidhi Stalin accused the ruling alliance of corruption and took a swipe at its allies with his sofa jive.
5: இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசுடைய லட்சணம். ஆனா பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க கூட புதுசா கூட்டணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. நம்ம தலைவர் பேரை சொல்லி, நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி, ஏன்னா சோஃபா பிடுங்கிட்டு வாங்கல்ல, அதனால இன்னைக்கு இந்த கூத்த எல்லாம் வாய மூடிட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன தேர்தலில் தோத்துட்டோம் தோத்துட்டோம்னு சொல்றேனே, உன் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தலில் நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம், யார் எம்எல்ஏன்னு தெரியாது. அவர் எப்படி இழுக்க முடியும்? முதலமைச்சர் சட்டசபையில் பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன், அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொற்ற விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன்.
4: The DMK's former allies have now hit back. MDMK chief Vaiko has alleged that corruption flourished under the DMK, not the TVK government.
6: அதன பெருச்சாடி பேரமா குதிரை பேரமா நீங்க தான தொடங்கி வச்சது தமிழ்நாட்டில். அனிதா ராதாகிருஷ்ணனையும் அதிமுகவிலே ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு பிறகு நீங்களே உங்கள் கட்சியை சார்பு வேட்பாளராக ஆக்கினீர்கள். இதெல்லாம் நீங்கள் தான் முன்பு வழிகாட்டி இருக்கிறீர்கள். இந்த ஆட்சி வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு திமுக கேட்டு கமிஷன் கட்டிங் கரப்ஷன் நீக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த அரசினுடைய இமாலய சாதனை.
4: Responding to Udayanidhi's sofa remark, VCK chief Thol Thirumavalavan questioned Stalin Jr.'s allegations.
7: Sofa vandu irangiyadum pey poetti kudukkar panam kudukravan adukku vera valiye theriyadhu avanukku apdiye kudukku nenikiravan adu nee solra mari nootru kanakana kodi na eppadi sofa la kuduth anuppa mudiyum avanga arasiyil seiraangala nammala damage pandraangala நம்மளை காயப்படுத்துறாங்களா, நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களா.
4: With the DMK and the ruling alliance refusing to back down, Tamil Nadu's political battle is only getting more intense. With Pramod Madhav in Chennai, Bureau Report, India Today.
0: Okay, let me bring in Pramod Madhav, who is joining us live from Chennai with more details on this. Pramod, I'm just going to switch back to the breaking update that we had. That's on your screens right now. The TVK MLA, latest in the list to claim that there was an attempt to poach him by the DMK, and he's named Anita Radhakrishnan. The evidence that he's put out, Pramod, is an audio clip as well. Are we seeing this to move forward in the form of a police complaint? Because in the first one, Senthil Balaji is in the dock. If this TVK MLA Saravanan also follows through, that will mean another senior leader DMK of the DMK in the dock.
8: Well, quite possible, Akshita. This is absolutely shocking the way now Sri Vaikundam MLA Saravanan has come forward and said he has also released an audio claiming that you can give me, pay me 30 crores, 50 crores, or even more than that, but I'm not interested. And then he goes ahead and says that it was the men of Anita Radhakrishnan who apparently also threatened him over his life as well. So he claims that, you know, to do politics over there, either he has to join DMK or AIDMK, but it looks like he is yet to file a complaint. Once it is done, police could go ahead and initiate a kind of investigation, unlike what happened with Ilaiyaraaja Akshitha, where he has filed a complaint, and on based on that only we can see all the kind of, you know, Thirunavakkaran's arrest, and then Senthil Balaji and his Ashok Kumar also being summoned now.
0: To respond to this, Pramod, because you've got allegation after allegation coming forth from the TVK right now that there are efforts to buy their support. Now you had Ilaiyaraaja filing a complaint, now Saravanan saying that they offered me money, they've even threatened me. There are multiple live threats against me right now. How is the DMK choosing to respond to all of this?
8: Actually, the DMK's leader of opposition, Udayanidhi Stalin, even speaking yesterday, he said that there are allegations that are being made against DMK, but he claims that these are only blatant and baseless. And he says that even, you know, sarcastically, he claimed that even to buy the or pull the MLAs first, we should know who the MLAs are, but those people are unknown. So sarcastically, he says like DMK is not doing any kind of such business at all.
0: Thanks very much, Pramod, for joining us with all of those details. Interesting twists and turns that we're seeing in Tamil Nadu. Essentially, a political blame game over corruption, over poaching, over horse trading. And linked to that also is the countdown to Chief Minister Vijay's Karur visit. On Friday, July 10th, is when Chief Minister Vijay will be there. Why is it important? It's his first visit to Karur after the stampede on September 27th, 2025. 40 people had died. 41 people had actually died in that stampede. And since then, Chief Minister Vijay hasn't visited Karur. The timing is crucial because at the same time is when we're talking about the possibility of the arrest of Karur's strongman Senthil Balaji, who at this point, mind you, is missing. Nobody knows where he is. He was summoned by the Chennai police today. He didn't turn up.
9: Nine months after the Karur stampede claimed 41 lives, the tragedy continues to trigger political and legal battles. The latest twist comes from the Supreme Court, which has agreed to hear a plea filed by the DMK seeking to restrain TVK leaders from making public statements that could allegedly influence material witnesses in the case. The application filed by DMK Organising Secretary R.S. Bharti seeks directions against Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay, Minister Adhav Arjuna and other accused from making comments on the ongoing investigation. The development comes just days before Chief Minister Vijay is scheduled to visit Karur to meet the families of the victims. According to the plea, such public interactions and statements could create an apprehension over the fairness of the CBI probe. The DMK has also cited Adhav Arjuna's payback remark, arguing that such statements could prejudice the investigation.
10: கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர், ஒரு ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்கை முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்கல, அதுக்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும்.
9: Meanwhile, the BJP has raised another question, this time over the timing of the summons issued to DMK leader and former minister Senthil Balaji. The Saffron Party continues to hold the TVK government responsible for the Karur stampede.
11: ஆக அங்க நடந்த சம்பவம் என்பது அதற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் ஒரு காரணமாக இருப்பார். என்னை பொறுத்த மட்டும் 12 மணிக்கு வர 7 மணி நேரம் காக்க வச்சிருக்காரு. பொதுமக்களுக்கு குடிப்பதற்கு கூட அங்க தண்ணீர் கொடுக்க வரல.
12: Since the Karur stampede occurred on 27th of September 2025, Chief Minister is going to visit the district on 10th of July. But before that, DMK has approached the Supreme Court just a few days before, claiming that the meeting of the Chief Minister and certain ministers who are allegedly involved in the stampede case must be regulated as the case is still being investigated by the CBI and the victims' families could be potential material witnesses. Is this the absolute reason or is there any different intent to it? This we need to wait and watch. With Irfan, Pramod Madhav, for India Today.
0: Let's get you also a big update coming in now from Hyderabad. Allu Arjun, who's been facing fire in the stampede case, the Pushpatu stampede case is what I'm referring to, in which one person had died. Allu Arjun appeared before the Nampally court virtually today. Remember, he was summoned by the court earlier and had sought permission to appear virtually. He's appeared today. The other two in the case, the accused in the case, were absent. They'll be filing an absence petition. The case has now been adjourned to the 29th of this month. So the legal troubles continue for Allu Arjun. But after seeking permission to appear virtually, the same was granted. And we understand that the superstar finally appeared in the court virtually, citing the fact that he had already committed shoot schedules that he couldn't skip and wasn't in town. That's why he had asked for a virtual appearance rather than a physical presence or a physical appearance in the Nampally court. Remember that this stampede case pertains to a premiere show that was held, in fact, in a Hyderabad theatre, where Allu Arjun suddenly turned up as a big surprise, and that led to all sorts of chaos breaking out. There was a crowd crush of sorts as people tried to enter into the theatre. One woman died in the incident. Allu Arjun has been named as an accused. He was even briefly arrested in the run-up post the stampede. And now, as the legal case continues to move forward, after seeking permission, Allu Arjun appeared in court virtually for the hearing. There's been a massive showdown over SIR in Karnataka. Remember, the process kicked off a couple of days ago. The NDA, the JDS and the BJP have come out to claim massive irregularities. DK Shivkumar has now responded, denying all charges. Look how the tables have turned. You've now got essentially the Congress defending the SIR process and the BJP and the JDS claiming irregularities in Karnataka. DKS has made it very clear the Karnataka government is not interfering with the process. This comes after the JDS claimed that in Ramnagara district, there were attempts being made by Congress workers, by DKS supporters, to mess and tweak with the SIR process. DK Shivkumar has hit out saying that this is the opposition trying to keep the minorities out of voter rolls.
13: First time, now prati vandu booth nalu kuda avarge help desk na nam maartta idivi. ಇದಕ್ಕಿನ್ನ ಯಾವ ದೇಶದಲ್ಲಿ ಮಾಡಿ ಯಾವ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ನಾವು ಮಾಡಿರೋಂಥ ಕೆಲಸಕ್ಕೆ ಅವರು ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ಇಡೀ ಚುನಾವಣಾ ಆಯೋಗ ಅಭಿನಂದಿಸಿದೆ, ಬರಲಿ, ತನಿಖೆ ಮಾಡಲಿ, ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಲಿ. ಯಾರೋ ಹೋಗಿ ಬಿ ಎಲ್ ಎಗಳಂತ ನಮ್ಮ ಪ್ರತಿನಿಧಿಗಳ ವ್ಯವಸ್ಥೆಯಲ್ಲಿ, ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ ವ್ಯವಸ್ಥೆಯಲ್ಲಿ, ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನಲ್ಲಿ ಬಿ ಎಲ್ ಎಗಳಿಗೆ ಅಪಾಯಿಂಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇದೆ. ಅವ್ರಿಗೆ ಕೆಲವು ಕಡೆ ಎಲ್ಲೋ ಹೋಗಿ ಜಾಗೃತಿ ಮೂಡಿಸ್ತಾ ಇರ್ಬೋದು, ಆ ಮೂಡಿಸೋಂಥ ಕೆಲಸ ಅವ್ರು ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೋದು. ನಾನು ಎಲ್ಲ ಎಮ್ ಎಲ್ ಎಗಳಿಗೆ, ಡಿಫೀಟ್ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ಗೆ, ನಮ್ಮ ಪಾರ್ಟಿಯವ್ರಿಗೆಲ್ಲ ಕರೆದು ಹೇಳಿದ್ದೀನಿ, ಹುಷಾರಪ್ಪ, ನಿಮ್ಮ ಮತದ ಹಕ್ಕು ದೊಡ್ಡ ಸಂಚು ನಡೀತಾ ಇದೆ ಬೇರೆ ರಾಜ್ಯದಲ್ಲಿರೋ ಥರ, ನೀವು ಹುಷಾರಾಗಿರಿ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. ತಪ್ಪೇನಿದೆ ಅದು? ಇದು ನನ್ನ ಡ್ಯೂಟಿ ಅಲ್ವಾ? ನಿಮ್ಮ ಓಟ್ ಉಳಿಸುವಂಥದ್ದು ಡ್ಯೂಟಿ ಅಲ್ವಾ? ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಮಾಡಬೇಕಾದಂಥ ಡ್ಯೂಟಿ ಅಲ್ವಾ? ನಿಮಗೇನು, ನಾವು ಸರ್ಕಾರದ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಬಡವ್ರಿಗೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಕೊಡಬೇಕಾದ ನಮ್ಮ ಡ್ಯೂಟಿ ಅಲ್ವಾ? ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ಇದೆ. ಪಾಪ ಅವ್ರು ರಾಜಕಾರಣ ಮಾಡ್ತವ್ರೆ, ರಾಜಕಾರಣ ಮಾಡೋರಿಗೆ ಬೇಡನಕ್ಕಾಗ್ತದಾ? ಟೀಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಟೀಕೆ ಮಾಡೋರಿಗೆ ಬೇಡನಕ್ಕಾಗ್ತದಾ? ಎಲ್ಲ ಬಿಲ್ಲ ನಾಲಿಗೆ ಮಾಡಲಿ. ಟೀಕೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ ಹಿಂದೆ, ಟೀಕೆಗಳೆಲ್ಲ ಸಾಯ್ತವೆ, ನಮ್ಮ ಕೆಲಸಗಳು ಉಳಿತವೆ ಅಂತ.
0: So a lot of politics playing out over the SIR process that's currently underway in Karnataka after the JDS in the NDA had in fact claimed that there were irregularities in districts like Ramnagara, and that DK Shivkumar was trying to tweak with the SIR process. The Karnataka Chief Minister has dismissed all these claims. Let's move on to Kerala. Football fever turning into football heartbreak in the state. Why? Because Brazil's shock World Cup exit to Norway has left millions of fans devastated. Posters were burnt, giant cutouts taken down, emotional tributes for Neymar's final game in Brazil colours. The streets witnessed scenes of grief, the FIFA fever gripping the state of Kerala. And if you've ever been to the state, you know that they are diehard fans of football, they're diehard fans of Brazil. I'm leaving you with this report.